தென் திருட்டு திருட்டு தக திருட்டு திருட்டு தான தா தான தா தா தா தா திருட்டு திருட்டு திருட்டு தே திருட்டு தா திருட்டு திருட்டு திருட்டு தே திருட்டு தா திருட்டு திருட்டு திருட்டு தே திருட்டு தா திருட்டு திருட்டு தக திருட்டு திருட்டு தான தா தா தா தா திருட்டு திருட்டு திருட்டு தே திருட்டு தா திருட்டு திருட்டு திருட்டு தே திருட்டு தா திருட்டு திருட்டு திருட்டு தே திருட்டு தா திருட்டு திருட்டு தக திருட்டு திருட்டு தான தா தான தா தா